0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: ஆர் மேப்பாச்சோ
1: இடிவினோ ஆர் ரேடியோ

0: ஆர் மே பாச்சோ
1: இட் யூனோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ
0: ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ ஆர் ரேடியோ
1: Yum yekere wer kwaro.
0: Mar me pacho.
1: Iti winyo or radio.
2: Don yiri fer winyu kitaka na metia donira ngiye. Kanyo wa yi, nyo pe wa yi. Werer wor kit man.